விசுவாசனத்தாலும் சரி கருப்பில் பயிலார் உலகம் புகுத்தார் என்ற கனவாக வைக்கப்பட்டார் அதிகாரி இஸ்ரேல்